அன்றனப்பார் அட்டு இடுக்கும் அதட்டு இடுக்காரம் ஆனபிராண நந்த தாத்தா மகந்தர் பூர்வனா சந்த் பாபசாத் கருணாலே அருகாலே ஹே கல்கண்டனை மே மண்டனை ஜுகதீஸ்வரன் பரமேஸ்வரன் கல்காரனை சர்வூபாரனை திருத்தகை தரனை ஜாக்கே கரணை மன்மானே ஜுகதானே சர்வபாரன் சர்வகாரன் சர்வபாசன் சர்வநாசன் கருணாக்காரன் விஸ்வம்பாரன் சர்வேஸ்வரன் ஜுகதீஸ்வரன் பிரம்மண்ட சாய கல்கண்ட சாய பார்த்தே பார கருணாக்கார அஜப்ப ஜப்ப சப்ப சப்ப அகிருத்தா கிருத்த அமிர்தா மிருத்த அமிர்தா மிருத்த கருணா கீர்த்த அகிருத்தா கிருத்த திரணி திரேத்த அமிர்தேஸ்வர பரமேஸ்வர கிருத்தா கிருத்த அமிர்தா மிருத்த அஜ்வா கீர்த்த அமிர்தா மிருத்த நடாயக்கேன் கல்காயக்கேன் விஸ்வம்பாரன் கருணாலயன் திருப்நாயக்கேன் சர்பாயக்கேன் அபபஞ்சன ரகஞ்சன ரவுதாபன சுப்தாபன